0: இன்னிசை திக்கட்டும் பரவட்டும் தேன் தமிழ் இன்னிசை. அன்பார்ந்த நேயர்களுக்கு ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் நாம் புதிதாக தொடங்க இருக்கும் நிகழ்ச்சியை ஆவலுடன் கேட்டு ரசிக்க உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் ரேடியோ சாந்துவனம் பெருமை கொள்கிறது. இன்னிசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவபிரகாசம் எம் கே.
1: என் பெயர் உமாநந்தினி. எமது இன்னிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பேராதரவு தருமாறு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
0: நேயர்களே வணக்கம். இன்னிசை நிகழ்ச்சியின் முதல் பாடல் வாசலிலே பூசணிப்பு வச்சுப்புட்டா வச்சுப்புட்டா, நேசத்திலே எம் மனச தச்சுப்புட்டா தச்சுப்புட்டா. காதலர்கள் சந்தித்துக் கொள்ளும் தருணம் காதல் உணர்வுகளையும் பூசணிப்பூவை வைப்பதன் மூலம் வெளிப்படுத்துகிறார்கள். பூவும் பூவும் கலப்பது போல அவர்களின் மனங்களும் கலப்பதை பாடல் வரிகள் உணர்த்துகின்றன. செண்பகமே செண்பகமே திரைப்படத்திற்கு வேண்டி கங்கை அமரனின் பாடல் வரிகளுக்கு இசை இளையராஜா, பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. இதோ பாடல் கேட்டு மகிழுங்கள்.

0: കേൾക്കാം ആസ്വദിക്കാം. റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: അൻപു നേയർകളെ, റേഡിയോ സാന്ത്വനം 90.4 അലവരിശയിൽ ഇന്നിസൈ നികൾച്ചിയൻ അടുത്ത പാടലിൽ മീണ്ടും സന്ദിപ്പോവും. வளையோசை கலகலவன கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது, சில நேரம் சிலு சிலு சிலுவன சிறுவிரல் பட துடிக்குது, எங்கும் தேகம் கூசுது. 1988 வெளியான சத்யா திரைப்படத்தில் கவிஞர் வாலியின் வரிகளுக்கு இசைஞானி இளையராஜாவின் இசையில் லதா மங்கேஷ்கர் மற்றும் SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இது. பெண்ணை கவிஞர்கள் பல உவமையுடன் குறிப்பிடுகின்றனர். அன்னநடை, செவ்விதழ், கயல்விழி போன்ற உவமையில் வர்ணிக்கும் பெண் அணிந்திருக்கும் வளையலும் ஓசை எழுப்புகிறது. இப்படி பலவிதமாக வர்ணித்துக் கொண்டே போகலாம். இப்பாடலை கேட்டுத்தான் பாருங்களேன்.

0: ഓരോ ഹൃദയത്തിന്റെയും ശബ്ദം റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: அன்பு நேயர்களே, இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பொன்மானை தேடி. நானும் பூவோடு வந்தேன், நான் வந்த நேரம் அந்த மான் அங்க இல்ல. காதலில் ஏற்பட்ட பிரிவு, ஏமாற்றம் மற்றும் அந்நினைவுகளால் வாடும் ஒரு காதலனின் மனநிலையை இந்த பாடல் பிரதிபலிக்கிறது. ஏக்கம், பிரிவு, துயரம். பொன்மானை தேடி நானும் பூவோடு வந்தேன், ராசாத்தி நீயும் நானும் ஒன்னா சேரும் காலம் வாராதோ போன்ற வரிகள் பிரிந்த காதலை தேடி மீண்டும் சேர முடியாத ஏக்கத்தை காட்டுகின்றன. கவிஞர் முத்துலிங்கத்தின் வரிகளுக்கு கங்கை அமரன் இசையமைத்து மலேசியா வாசுதேவன், SP சைலஜா இணைந்து பாடிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எங்க ஊர் ராசாத்தி. இதோ பாடல் கேட்டு ரசியுங்கள்.

0: You are now listening to Radio Santhanam 90.4 FM. Stay tuned for exciting programs and magical music.
1: அன்பு நேயர்களே, ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலில் மீண்டும் சந்திப்போம். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினைப்புல. 1995 வெளியான அவதாரம் என்ற திரைப்படத்தில் கவிஞர் வாலியின் வரிகளுக்கு இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையமைப்பில் இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி பாடிய இனிமையான பாடல். மனதின் உணர்வுகளை இயற்கை மற்றும் வண்ணங்களோடு ஒப்பிட்டு காதலின் ஆழத்தை வெளிப்படுத்தும் மென்மையான மெல்லிசை பாடல் இது. நாட்டுப்புற கலைஞர்களின் வாழ்க்கையை மையமாக கொண்ட திரைப்படம். பாடலை கேட்டுத்தான் பாருங்களேன்.

0: ഷോപ്പിൽ സൗന്ദര്യവും തിളക്കവും സ്റ്റൈലും ഒരുമിച്ചുണ്ടായാൽ എങ്ങനെയിരിക്കും?
1: അടിപൊളിയല്ലേ?
0: അങ്ങനെയെങ്കിൽ നിങ്ങളെ സ്വാഗതം ചെയ്യുന്നു ലക്ഷ്മീക്ഷത്തിലേക്ക്. പ്രീമിയർ കോസ്മെറ്റിക്സ്, ജ്വല്ലറി, ട്രെൻഡി ഹെയർ, സ്റ്റൈൽ ആക്സസറീസ് തുടങ്ങി ട്രഡീഷണൽ മുതൽ ട്രെൻഡി വരെ ബ്യൂട്ടി, സ്റ്റൈൽ, എലഗൻസ് എല്ലാത്തിനും ഒറ്റ പേര് ലക്ഷ്മീഷം. കൊല്ലം KSRTC ബസ് സ്റ്റാൻഡിന് എതിർവശം. കോൺടാക്ട് 8891747673.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியின் கடைசி பாடல் ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம். வானும் மண்ணும் ஒன்றாய் இன்று சேரும் காதலும் இயற்கையும் ஒன்றிணையும் தருணத்தை சித்தரிக்கிறது இப்பாடல் வரிகள். காதல் மயக்கம் ஆண் பெண் இருவர் காதலில் திளைத்து சொர்க்கத்தை உணரும் தருணத்தை பாடல் விவரிக்கிறது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கொம்பேரி மூக்கன். வைரமுத்துவின் பாடல் வரிகளுக்கு இசை இளையராஜா, பாடியவர் SB பாலசுப்ரமணியம், S. ஜானகி. இதோ பாடல் கேட்டு மகிழுங்கள்.

0: இன்னிசை திக்கட்டும் பரவட்டும் தேன் தமிழ் இன்னிசை. அன்பார்ந்த நேயர்களுக்கு ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் நாம் புதிதாக தொடங்க இருக்கும் நிகழ்ச்சியை ஆவலுடன் கேட்டு ரசிக்க உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் ரேடியோ சாந்துவனம் பெருமை கொள்கிறது. இன்னிசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவபிரகாசம் எம் கே.
1: என் பெயர் உமாநந்தினி. எமது இன்னிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பேராதரவு தருமாறு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
0: நேயர்களே வணக்கம். இன்னிசை நிகழ்ச்சியின் முதல் பாடல் வாசலிலே பூசணிப்பு வச்சுப்புட்டா வச்சுப்புட்டா, நேசத்திலே எம் மனச தச்சுப்புட்டா தச்சுப்புட்டா. காதலர்கள் சந்தித்துக் கொள்ளும் தருணம் காதல் உணர்வுகளையும் பூசணிப்பூவை வைப்பதன் மூலம் வெளிப்படுத்துகிறார்கள். பூவும் பூவும் கலப்பது போல அவர்களின் மனங்களும் கலப்பதை பாடல் வரிகள் உணர்த்துகின்றன. செண்பகமே செண்பகமே திரைப்படத்திற்கு வேண்டி கங்கை அமரனின் பாடல் வரிகளுக்கு இசை இளையராஜா, பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. இதோ பாடல் கேட்டு மகிழுங்கள்.

0: നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM. സ്റ്റേ ട്യൂൺഡ്.
1: അൻപ നേയർകളെ, റേഡിയോ സാന്ത്വനം 90.4 അലവരിസിയിൽ ഇന്നിസൈ നിഘൽച്ചിയின் അടുത്ത പാടലിൽ മീണ്ടും സന്ദിപ്പോം. வளையோசை கலகலவன கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது, சில நேரம் சிலு சிலு சிலுவன சிறுவிரல் பட துடிக்குது, எங்கும் தேகம் கூசுது. 1988 வெளியான சத்யா திரைப்படத்தில் கவிஞர் வாலியின் வரிகளுக்கு இசைஞானி இளையராஜாவின் இசையில் லதா மங்கேஷ்கர் மற்றும் SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இது. பெண்ணை கவிஞர்கள் பல ஓமையுடன் குறிப்பிடுகின்றனர். அன்னநடை, செவ்விதழ், கயல்விழி போன்ற ஓமையில் வர்ணிக்கும் பெண் அணிந்திருக்கும் வளையலும் ஓசை எழுப்புகிறது. இப்படி பலவிதமாக வர்ணித்துக் கொண்டே போகலாம். இப்பாடலை கேட்டுத்தான் பாருங்களேன்.

0: ഇത് നിങ്ങളുടെ ശബ്ദഭാവനയുടെ കൂട്ടായ്മ. റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: அன்பு நேயர்களே, இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பொன்மானை தேடி. நானும் பூவோடு வந்தேன், நான் வந்த நேரம் அந்த மான் அங்க இல்ல. காதலில் ஏற்பட்ட பிரிவு, ஏமாற்றம் மற்றும் அந்நினைவுகளால் வாடும் ஒரு காதலனின் மனநிலையை இந்த பாடல் பிரதிபலிக்கிறது. ஏக்கம், பிரிவு, துயரம். பொன்மானை தேடி நானும் பூவோடு வந்தேன், ராசாத்தி நீயும் நானும் ஒன்னா சேரும் காலம் வாராதோ போன்ற வரிகள் பிரிந்த காதலை தேடி மீண்டும் சேர முடியாத ஏக்கத்தை காட்டுகின்றன. கவிஞர் முத்துலிங்கத்தின் வரிகளுக்கு கங்கை அமரன் இசையமைத்து மலேசியா வாசுதேவன், எஸ்பி சைலஜா இணைந்து பாடிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எங்க ஊர் ராசாத்தி. இதோ பாடல் கேட்டு ரசியுங்கள்.

0: നിശബ്ദതയ്ക്ക് ശബ്ദം നൽകാൻ, മനസ്സിനെ ചേർത്ത് പിടിക്കാൻ റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: റേഡിയോ സാന്ത്വനം 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலில் மீண்டும் சந்திப்போம். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினைப்பல. 1995 வெளியான அவதாரம் என்ற திரைப்படத்தில் கவிஞர் வாலியின் வரிகளுக்கு இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையமைப்பில் இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி பாடிய இனிமையான பாடல். மனதின் உணர்வுகளை இயற்கை மற்றும் வண்ணங்களோடு ஒப்பிட்டு காதலின் ஆழத்தை வெளிப்படுத்தும் மென்மையான மெல்லிசை பாடல் இது. நாட்டுப்புற கலைஞர்களின் வாழ்க்கையை மையமாக கொண்ட திரைப்படம். பாடலை கேட்டுத்தான் பாருங்களேன்.

0: Wake up with the rhythm of success. Your dream, your moment. Your station, Radio Santhanam 90.4 FM. Stay tuned.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரேடியோ சாந்தோனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியின் கடைசி பாடல் ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம். வானும் மண்ணும் ஒன்றாய் இன்று சேரும் காதலும் இயற்கையும் ஒன்றிணையும் தருணத்தை சித்தரிக்கிறது இப்பாடல் வரிகள். காதல் மயக்கம் ஆண் பெண் இருவர் காதலில் திளைத்து சொர்க்கத்தை உணரும் தருணத்தை பாடல் விவரிக்கிறது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கொம்பேரி மூக்கன்.

0: ரேடியோ சாந்தவனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமாநந்தினி,
1: உங்கள் சிவபிரகாஷ்.